0: Tēnā kēn bēgī sōwā rōgbā nā nē, shēlāng zīcī kō nē xē nā, nyabu shē tō lā sōwā kēngā tē xī sōng yō bachā.
1: Wō rē lā.
0: Tē kē nē nā.
1: Nyabu chē tā tō jitā ngō nē xē nā, tā dēnjā dāng zhivā yō rōgā chī nyabu tē xē nē mē tuyān bā dāng, dābō jēn dāng, dēnjā lā chū mē nē sōng yō rē. Tē chē zō rē sō nā, xē nē mē tuyān bā zō tē mē mā yīn bā kē chī, dēn rō lā sō bā, dēnjā lā nyabu chū mē lō, tē mē sō mā hī rō gō chē dāng mē nyō dē bā mā yīn nā, jā dāng hā gō rō gō, dē nē dābō jēn zō tē jī zā sāng yō dē bā, dēnjā lā chū mē nē bā. Tā tē dēnjā dāng jī chū sō gē gō chū dāng zhivā yō rō gō, dē nē zā sāng yīn nā yāng nī mō lā sō bā chū mā rōng bā, dē nē jī dāng sēn dēn dē bā kāp sā, kē bā lā sō bā bāb dē bā kāp sā rō gō, chū mē nē bā, tē pō mō nī kā lā nē bā dā lā bā rō bē mē dā lā jī zōng rā dā lā sō bā dē nē dē sā mā nā sā māng bō jīn chūng jīn sō rō gō, dē nē chū mē nē bā, lā bā dā dū yī dāng zhivā zhū bī nā, gōn dū rō zē chik sē kāk bā mē sī dū, gōn kāk dū sū dā jī dāng rō sā mē pē wē dū yīn zā dū, dē nē nyā bō dē mā kā nā chō rē sī, dā jī dāng mē yuán bā jī ngō nā hī yé dū rō gō dē, cē kā mā zhū nā chō rē sī, dōn jī xiā nī, yā sū dā chī jē zōng dū, dōn kā dā jī kā yī nā, xiā mā nī rī sā nē, dā nyā bō tī mā rē sī yō, dē nē yā kā dā sū kā yī nā, dā xī kā nā tī mā rē rē, dā dē chī rī sī nā, jī nē mē jī dāng ngō nā hī yé nā, dū bō yā zō dā jī lō chī chōng dā nā zhā yō jī yō rō gō, dē jī dāng ngō nā hī yé nā, dā dōn dōn rā jī sōng yō rē.
0: Nā sō lō, dē kē bē kī sō wā rē bī yō nā nī jī, tsō chā zō lī zhōng shī tsō rā rē wā kā tā.
1: Ō rē lā.
0: Dē nē kō lā kān dī sō nā.
1: Tati ju ju ka shawa ju lang lewa nang la lu yang cen zha kap si me zhu ji chik dan len nu yang da zhu jian jiong song gu gu. Teng sa tu zho jia zhu ji dan dhor dun de xian da jit ri, teng sang gu de xian da zubo jiong da zhu ji. La ba da ji gomba jia ji ru gu, zhu ju, ka le yin zhu ji da yang da ju xia lu ji la soba tsuma da zho jia na chu du yu ri. Teng ki pen yuan de che yor si na lu yong dun zhu ji, cen zhu ji, cen zhu si tu xia jia wa di ma gang zhu ru gu, cen zhu, kap si zhu tu di gang ku bom sa la bom. Chasa lan cha, teni tenu la soba tsi de zuo jia yun zhu ji, gab xie zuo ji teni ringa. Teni laba de zuo jia zuo bi na, lu ge me zhu de ya xiu ji, zhu de ya qi yong lugu. Puwa ge me zhu la soba, lu ji la yun ba ge me zhu la soba ya ji ji. Teni chik dan len nu yang da zuo jia yun, chik zuo ji de xia zhem la soba xiu zu jie ne. Zubo jiong da yin ma xia zhem de soba ya bu yor gu jie
0: ne,
1: wang chik zuo ji teni ringa. Teni len nu zuo ji de leka la soba la xia wa lan jiu nu ba. Zubo jiong da zon nu ma de soba le lo de su chung lugu, jik xia wa qi len na len nu ba.
0: Rē,
1: kāna jōg nā jōg chōchōn rāchī, lē nā lē chōchōn rāchī, tēnā yōrgō.
0: Rē, zūpa yōngu wārgō.
1: Zō jā lē tēnā yōngu yōrēs. Tā kāsī tā chāpa yīnā, zō jā tō xiok chē chāpa. Tī gyōng tā tō xiok chē chā, jī mēnū yīndā rūgō, xiok chē chā tō nā, yā zūpa tō mārōng pa. Jūg rēs bē chā yīnā, nē māng bō jī tsāng hō rē, Tene chi taa maadewa ne maangpo chi chi yung rukoo.
0: Oh,
1: oo tundru shi rishi te yin sadu rinpo chi gochi te nanga chimbo yoo ba. Labar da chi lo ge tra ba, yang na shi ba. Tene loong da chi ba ge ne chingi te so yin na zoja hyuk chimbo tundru tenju yoo ma rishi. Tene zoja ten gosa ma shi rishi na lu top dan ten ba. Tene namchun non maangpo saandu ma. Sama ju jen da non maangpo saamu tundru yin na zoja da tengu rishi. Tene du ngu ni xe na gunka da chi kaak tu tsu. Tene rang yin ngu ni xe na chi me pekin xe chimbo yoo ba. Pekin xie qingbo zhu jide pe qina xia jiabu yu ba da jik cili cili sun pe de ba mungo yu ye yu mene me de su Pekin rang yi rugu o de zu la zhu jia xiu qingbo tengu re yisi o ta teni dor dune xe na zubu jiong da zhu jia zhe na nguma ge suwa rigu tanye ji rugu ting san ke jia xe na ko zubu jiong da zhu jide
0: o zubu jiong da o chi
1: de jun chong zhu jide nenga qingbo rengu gu tembi ta tere nga jiong da zhu xiu zhu tere xiu qingbo zhamu zhu sonye ne pa yu ge rugu dek chewe xe nga se na zubu jiong da xiu qingbo zhu ondu xia de su lang song ma gang ru xing xia xin, tate jun chong mato jik yo yo de, tari dele lasa jik xia ya jan ru xiong gu. Tene sem xiong nyan, ta nga yong da zun da che pen ma te zin yo yo ru gu. Tene xia che jia re se tsiki tam jen na, dun rin ru xiong. Tsiki tam jen na, tene cha de zo le, tsi pe de zin, cha kabo cha ke zin lan, chin pa tsiki tom zin lan, tene jin xin sako ge ne zin lan, zhe ge nasa zin lan, nasa mongbo jin zang xiong gu. Tene se de, zubo yong da zo jide, ha jan nenga qi mo yo ba, dene jirin.
0: Tēl gēn zhōngdā āyā dō jī zhōngdā āyā shī lō gā cē jī rā jī sōng gā rā xē sō rō.
1: Rī, mōngor jā bā jō nām chō yī nō sōng, jī ngō nā tō yō mā tō yō sā chī, zō jī nēng gā chī mō yō rō sōng gō.
0: Tā jō khyān rā lī nā gō nī rōng bō sā chā rā tā rī jō mō lō tō.
1: Rī, rī, rī. Zō bō kā nī ngō nā tō 第一是作家休息时间，如果休息呢，军人是休，等你休当等下就。 我哈那个了，如果我那对，我哈那个了，最近那天呢，那第三次的时候，我就是的，最近我那个呢，对人的，做起来的，我刚的嘛，对人的做辛苦过，我哈那个了，等着就，就那这边的，你下的时候嘛，刚来，伢来等着人个，得了七做过了过，伢侬电话给叫他的，伢侬没被叫他的，等啥，你写辛苦过，他伢侬没被叫他做的，做了学着不，学全部，我哈，哈种那个了，等着就叫人呢，那时候下的时候嘛，学了学起来吧。
0: 但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但是，但

0: 肯雄协送把谁。北洋月西姐姐的国度马地区街比萨布尔西给及设计整齐对于了扎起为清仓格当局忙不念查起月年多你在一路姐姐的国际北极的国路巨康托马总理没这节目的陆地级雄主剧他几把当北洋里端体呢过年九百的修月北洋姐给地度安处初穷处理一年今日出色的陆巨康总比对你三七七百的学把当可能比三千对零样七百银建国区山西刚用西边忙一坨他动在清文部跌过了新的南雄西松马市。大瓦吉拉美尊西巴局北洋党李如翠对清国际国外人当局对人心里捏茶也不需要把市。北洋党空格李如翠罗杰星期给忙几千多小娃主把的跌过去主目区先定领定就三部西局。跌过去主目七点准备。
1: কোনা তো পারে নুরুন নমনি তে তে চেন অলক সয় তো আতা তু মি ভাই চকস সে তো নুক ঠাঙ্গা জেব তু তাক তা তে চকস না ও লামসা নি কে ও তে আমি আজ আম কত নে মনে না নুঙ্গা থনা মে বেস স স সেম না তে আ নিন্দ তুং তু আজ কাসা সেম না না কাবর জ আম নিন্দ জে আ ইয়া লাস চেব তে তো বুঝ রে আসন গানা সস তে তো ইয়া মনে না
0: তা চা পিয়াং জি চিং চাং লু জু কাং গি সেন জে বি গিন কো জু বি তা তো সেন জে জি সিন জি লু তু তো চে দি空把熊任性大陆西就把谁年多了西边北洋起土米三对地娘家擦为一人级里短球短球和他西行月北洋起论地南阿然跟我你些呢年楼党歇下错忙不歇穷了歇个样就都轻不轻松大家如你当元行比坚持定位里计划月比忙错了地位没必要本短球引起送把谁推手进北国务北洋党召为选了长林地比加其余一人多细粗地推手设备北极军人下压对吧党坚持可为年轻张党著名一把谁
2: 这次年休一年间北京年的差不多节党给三度日不用了国内进行不期待呢我就也来讲呢对了解蓝日三不能面包袭击被状元不要把这状元能快办记录你到年啊绿大瓦节办了。这次出席这篇给中央国策组国内拆的让教育二年的龙武主权可为单着社会学校的拆解。让教育单位的使用给雷顿年月三百马斯送去各级能力。中国老街等了进步的蓝领大学科学速度那瓦当已经差异改变。北京有人点口当北大公布东局等校的国校建有。如果在那中央及公共层面接触出去期间，便给阿娇也来讲的。对了，是不当给培养这就拉得了短缺石头，带来的不济健康。谈什么多皮节短期也没不当，速度也小脚的。人这条礼拜一，别住谁呢？各镇人家学的，人家就是比较卡。店主杨秋特别管得当有几当，怎么样？我祖上三笔通的江南三百了，工业进不久，不仅没来看给李子忙做出一百多几千部汽车片给那位托克党干阿爹，也借东塔的三级三中西部三六个小人就瓦当，电缆等不接，只看谈什么多起姐姐，三月看了工地东西西部哪里人就瓦，接触人老等了进去表彰三百组镇西部，我又偏不了，就瓦接谁的。家有妈妈的娘的中国老街等了几年为东北为马上说说呢没人家的街那其实给了娘的热骨辛苦也不是
0: 大家离婚的那些别事西餐你一早送你北京政策局的北京三八车站起笔北京政策该主笔昨天前对江浙文所行过操心中央年月中西行前党中前几年间山雄中级年间做起年用为三国比粗比蓝松了国地对于年级呢北京政策该主把党主要预备三角港门国本县军把持枪对蓝局级枪制粗比枪的中区卡住区日通乡的学历月底北米组织北路所在南雄新旧镇抗党免杂车港东口 团协扩康面赞登州第一个解说江浙西北局强对松局北路所日军队刚来脱把当听说前一期学说配件单位的对比春节美通冷静退约把谁中国三角康北军以南三角康各三国把昆山南面强对人力党越国两军党我们休养人力军队协康松学所刚才写出了安翠多国情不协决北军政策党新华三角康各学校指责里的三部局的学校了独立设备北京当局赶忙领军引起送把谁全为对局三角康各三国把牛太医安翠总领土北路所在党北面七点行主力人力党越国两军女局长马苏立即起为团领了每年北京团领共培党协康松雄忙促雷东所的退避准职国际三角赶忙外边协军引起送把谁年纪帕萨协所扎比记载了江浙粗鄙月底开立了学年三退年连年退年共培雄村七多七八党一再接系江西松职第二年江浙粗鄙他仓中学的学校所公墓级别列段岗崖主把永存神木雄院把谁清华三角康北军引来三角康各三国把王世军级一再第二北京中前青部安宁办人兵文人团里加青部员把马贼公婆女部新把美同冷静退雄不然所长党刚西松职典礼所刚集体里北京村里带及青部新把村军都没地位忙为记载人忙就喜剧日外月结束马贼年迟江浙粗鄙亚娘杰克当日亲领导三屯当日协康松雄列个大西西北局突然三百人北京协康西北的大班单位列顿了有些春节特把农村什么行为把谁当日音乐节如我心全部当我的丁在家忙不可以把第一图呢莫当让雄康西屯娘娘一把刚来问句把谁星期二日三百康哥三国把公元期安翠协康决选党女局长嘛越国团里进了美帝对于年级几人大业党加之些军营安翠北上雄就问年去北了南山拉我董局代表彭州青部雄为国际三角赶忙外边些军营系送把谁罗秀你这插班抗给三国把真令可以安翠北京人力党越国团里披荆主出党北京七天团里党所查团里年兄写出了多国情不齐局团里披荆党外局忙出了永北彭年兄娃美通冷静退雄写送把谁
2: 你看来看你就不是你现在对吗江用四十七军令为用中国南定团所去操作员吧中国南定团所北京原来团所去操作边界一等的区级级别中国南定团所北京延安团所是你的运动跟着那么麻烦蓝色接触大业的区级三个办法题第一人并且容不起南定团所北京延安团所接各居民被连在连锁接出去穿的太阳把当连在连锁接穿的太阳你把手做叫那么有南定团所北京延安团所是陈述了用啊当农村生活推上了用啊南宁对吧姐姐老祖用门穿的当不然就用这去路力度所以就把老祖用来的是被用门穿的搞不就这边北京南地街去路工作街用来被人穿的中国南地团组北京也让团组找你路等去看对不着就被用门穿的街做叫那有用用这当心推测明天中华妈妈今天也看不见没人团着也通各本家庭一把老表的执着拉得这些设备用门窗的托并且人不急做多送些能有这次双年并且人不急拉地做了看的内里部的有人给去这些个托马的办法里第一人并且人不急北京上周他去参加财务公司大业那瓦当拉新团长进来的这个那瓦拉西教母了公务党参观公务的内在党送去那些用来多级破不正的弟弟满足了想法那么是这次年比年边界人不济一个字接触大业党去及三个办法是让教教教材材料他的那么材料学着他中暑科如何特定开着三浪朋友了
0: ཁྱི ཕྱད མམ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ

不打个小人的呀，离开的做成的理想呀，他们也做成我的生呀，离开的成什么痛苦呀？大面修马修改想的呀，大个萝卜小的出呀，大个送的的也拉脚呀，才送没几天的西呀，那不的家不土土小呀，萝卜成什么痛苦呀？我打不成。la hyoroshi ya kore da ga ami pe ya ta san bu ka da lo jon de ya ngi bi to la men jero ro ya te shi pa mi ka